Donc Allah, il a donné ça à Suleiman. Et dans Sourate Sad, Allah il a dit وَوَهَبْنَا لِدَاوُدَ سُلَيْمَانَ نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ إِذْ أُرِيدَ عَلَيْهِ بِالْعَبْدُ